நித்தியம் எப்பியே தேரே நாம் தீ போலோய் நித்தியம் எப்பியே தேரே நாம் தீ போலோய் நித்தியம் எப்பியே

0: ஸ்திதி கிரீடாருக்கு ஏது ஆதாரம்?
1: வாட் இஸ் த பேசிஸ் ஃபார் த வேர்ல்ட் டு எக்ஸிஸ்ட் அண்ட் சஸ்டெயின்?
0: ஏ பிரேம சக்தியே அந்நிய நட்சத்திராலு நேல ராலக மிண்ட நிலச்சி உண்டே?
1: வாட் இஸ் தட் மைட்டி பவர் ஆஃப் லவ் தட் கீப்ஸ் த ஸ்டார்ஸ் தேர் ஸ்டெடி there in the sky without falling down?